மதுராசபதியோ உன்னாயி வாரியர் வேணோ இறையும்மன் தம்பி வேணோ சலச்சித்திர கானம் என்ன லலித சாகையொழிகே ஏதும் எந்தும் எப்பொழுதும்